மரியாதை கொடுத்தவர்களுடைய மதவியல் முடிவு செல்லும் முதல் கண்ட